ஆகசதொழல் அளவடிசி கொண்டு விடதப்பரிசி சோவி தந்தவர பொல்மொழையம்ப ஹெப்பெட்டது.

0: ஆலயம் நடுவும் சுவாணியும் ஹரியமம் ஹரியுமம் விடத பொல் திரே மெரவ காந்தையர் நீலாள காந்தையர் சொகையிசிதரூ.
1: ஒந்தே தரஹத சப்தவன்னு பழசிபிட்டு ஸ்லேஷார்த்தத்தில் ஹேத்தா இனே. அவர பாதவு கமலதந்தே அந்த தாமரை ஹூவினந்தே, அமலவாதந்த ஆசிய முகவு கமலதந்தே அந்த சந்திரனந்தே இது. அவர வந்து நடை அந்த அவட நடிகை அன்னோது நாக அந்த ஆனைய நடிகையே பல கம்பீரவாத நடிகை இது. அதே ரீதியாக எழ வாசையும் நாகமம் அந்த அவர ஆ கையூ கூட எழ வாசை அந்தந்திரே சுந்தரவாத ஜடையூ கூட நாக அந்த ஹாவினந்த காணத்தா இது. கடு செல்வபாணி அதர அவர சுந்தரவாத கையே, அவர கிளத்துட்டி எரடு கூட லலித பிரவாளமணி அந்த ஆ கை சிகுரினந்த இது, அத்தவா ஹவளத மணியந்த காணத்தா இது. தொடையும் யசவக்ஷியும் தொட என்னோது பாழையந்தே, கண்ணு கூட பாழையந்த அந்த ஒன்று பாழை அந்தந்திர பாழை மீனினந்த அவர கண்ணினிது, மத்த தொடை என்னோ பாழை திண்டினந்த அத்தியந்த ஒன்று மிருதுவாகிதே. நடுவும் சுவாணியும் அவர நடுமையே மத்த அவர வாணி அது எரடூ கூட எரடு கூட ஹேகிதே அந்த ஹரியுமும் ஹரியுமம் அந்த அந்த நடுமையி சிம்மத ஒன்று ஆ கட்டியந்த ஹ்ரஸ்வாகிதே. அதே ரீதி அவர வாணியும் கூட கிளிய வாணி அந்த ஹரி அந்தந்திர கிணி அந்த ஆ கிணிய சப்ததந்த அத்தியந்த சுமனோகரவாகிதே. ஹீக அல்லி ஆ நீளவாத ஜடையில் சோபிஸ்தா இருந்த ஹுடுகியரு ஈ ரீதி அத்தியந்த விசிஷ்டவாகிதாரு.
2: இதுவரை லக்ஷ்மீஷன ஜெமினி பாரதத்தில் ஆறனைய சந்திய பத்தியகள

0: है आज सुबह मुख्यमंत्री पद की शपथ दिलाई गई। राज्यपाल राजेंद्र विश्वनाथ अर्लेकर ने श्री सी जोसेफ विजय को पद और गोपनीयता की शपथ दिलाई।
1: सी जोसेफ विजय தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரியவருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது